ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ

0: வனாங்கோ முடி முடி ஊரங்கிலோ முந்தரங்கழி முந்தரங்கழி நீண்டே நீண்டே மாயங்கோ வந்தாங்கிலோ முந்தரங்கழி முந்தரங்கழி நீண்டே நீண்டே மாயங்குருவாடா
1: யோ 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM Friday, 5 PM

அம்மாவுக்கு அக்கா வந்தேனா பாப்பாங்களே துவலால கோயம்பரம் ஜடுமுருங்க ஓ மிருகன் மனவன் நல்ல கலக்காமனா மாமா அங்கே நாங்கள் நீங்கள் அங்கே எவ்வளோ நாம